0: திறமையாவில்
1: ஓகே
0: வேற எந்தெல்லாம் நாலேஜ் உண்டு அதெல்லாம் எடுத்துட்டு அங்கே நாங்கள் ரெடி ஆக்கணும். தேசத்தை பிரகதிக்காயிட்டு அங்கே எந்தெல்லாம் கொடுக்க கொடுக்க சாத்தியம் உண்டா ஆ டைப்பில் அங்கே ரெடி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆ பாலிசியில் உள்ளது அதே பாலிசி ஐட்டுக்கு சாலிடாரிட்டி யூட் மூமெண்ட் அது ஜெண்டாமத்து இது பாலிசி எந்திர சந்தாங்க ஒரு யூத் டெவலப்மெண்ட் யூத் லீடர்ஷிப் பின்ன டெவலப்மெண்ட் சென்த் யூத் ஃபேஸ் ஆக்கிற செம்மை சவாலிக்கர் எவ்வளோ எங்களே இது சமாஜத்தில் செம்மை ஃபேஸ் ஆக்கிற சவால் இதெல்லாம் எங்களை எதிரிசா உடனே யூத் அங்கே மைக்ரேட் ஆவான்ட்டு வேற கண்ட்ரிக்கு போன்ட்டு உடனே இந்த ஒன்று ஆக்குறேன் கண்டுட்டாங்க ஒரு நிர்பியத்தில் சேர்க்கிற போலத்தை ஒரு ஒரு சொசைட்டி உண்டாக்குறது அங்கத்தே காரியக்கிரமெல்லாம் ஆக்கணும் சென்று நாங்கள் கேந்திர சர்க்காரத்தை சச்சிவாலய ஈவன் என் வாய்ப்பில் செல்றேன் அதே சொசைட்டிக்கு சொலிடாரிட்டி யூத் மூமெண்ட் ஆகும்போது மூணாவது பாயிண்ட் என்ன எம்ப்ளாய்மெண்ட் பின் ஆண்டர்பிரினர்ஷிப் உத்தியோக பின் உத்தியம கௌசல சமஸ்ய அது உத்தியோக நிருத்தியோக செல்றது அப்ப அதே சொன்னது தெரியாவல இப்ப யூத்துல எந்தெல்லாம் அவகாசம் உண்டு நாங்க நோக்கிட்டு அங்க உத்தியோகம் உண்டாக்குறோம் போல இல்லாட்டாங்க ஒரு பிசினஸ் தொடங்குற போல இங்கே ஒரு அவகாசத்தை முட்டா நாங்கள் யூத்ரு கொம்மண்ட போல
1: இப்போ
0: உத்தியோக கோடிங்க பேரன்னு அவகாசம் உண்டான்னு சொல்லி தேடுற போல இதே சொசைட்டிக்கு சொல்றாட்டி யூத் மூமெண்ட் ஆக்க கொண்டது பின் வெரி இம்பார்ட்டன்ட் ஆயது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நீங்கள் எத்தனை இம்பார்ட்டன்ட் வரே பைசமே ஆகல ஒரு ஆரோக்கியகர சமாஜம் வேணும் யூத்து ஆரோக்கியகரமாயிட்டு மாத்திர ஆரோக்கியகர ஒரு ஒரு ராஷ்ட்ர நிர்மாணம் சாத்தியம் அதுக்குள்ளே சொரசா ஈ சாலிடாரிட்டி யூத் மூமெண்ட் ஆக்கரு ஃபைனல் ஆகத்துள்ள ஒரு ப்ரையாரிட்டி ஏரியா ஏதில் நாங்களே சச்சிவாலய சொல்றது அது என்ன சொன்ன சோசியல் ஜஸ்டிஸ் ஆறு நியாயத்துப்பாட்டு நாருக்கு நியாயம் ஆக்கிற நியாயா ஆறு சமாதான நியாயம் கிட்டிட்டலாமா அப்ப அங்கு ஈ யூத்துங்க போயிட்டு அது எத்துப்பாட்டு போல ஆக்கும் ஆரியத்திலும் நாங்கள் சமாஜத்தை அபிவிருத்திக்கு யுவக்கமாறு பண்டபல ஆக்கும்னு சொல்றது அஞ்சாமத்து ப்ரையாரிட்டி ஏரியா இது 10 வருஷத்து ரோடு மேப் ஆயிட்டுக்குது இயோ 2030 இதுல சாதனை ஆக்கணும் சர்க்கார வயசு அதே பத்து பாயிண்ட் ஆயிட்டு சொல்லாட்டி யூத் மூமெண்ட் தேய துவஷத்துல காணோக்கிட்டு அதெல்லாத்த ஒரு ஜெண்டு பாயிண்ட் என்னட்டாங்க நாங்கள் முஸ்லீம் சமுதாயம் உண்டு இப்ப இந்த முஸ்லீம் சமுதாயம் ஒரு இஸ்லாமியர்களை சேர்க்கும் போல நல்ல ஒரு மனுஷமாராய்த்து சொசைட்டிக்கு எல்லாருக்கும் பெருசம் இஸ்லாம் சொன்ன ஒரு சாந்தி அதிக அது நாங்கள் ஒரு மாதிரி அவரை போல யூத்ரு எடுத்து வரணும்னு சொல்ற உத்தேசம் ஈ சாலிடாரிட்டி யூத் மூமெண்ட் உண்டு அதே அப்ப நாங்கள் சொன்ன பண்ற பாயிண்ட் எந்த சொன்னேன் இப்ப நஷா முக்த கர்நாடகா இப்போ சொல்டாரிட்டி யூத் மூமெண்ட் டிசம்பர் பூனெட்டுக்கு பெங்களூரில் ஒரு ராஜ்ய சம்மேளனம் நடக்க போட்டோம் இப்போ ஆ சம்மேளனத்தை பாகமாயிட்டு நஷா முக்த கர்நாடகான்ட்டு ஒரு அபியான அக்டோபர் 10 நவம்பர் 10 நடக்க
1: போட்டோம்
0: அதில் நாங்கள் வேற வேற காரியக்கிரம சம்வாத காரியக்கிரம ஆல்மாரு முட்டா அப்ரோச் ஆகும் கம்யூனிட்டி அப்ரோச் அவுத்து அவுத்து பேட்டி கொடுத்துட்டு ஈ பக்கில் நீங்கள் சென்னை ஜாகிரத்தை ஆகணும் நீங்கள மக்கள் நீங்கள் ஈ மாதக்க விசனத்தில் நின்றுட்டு பச்சவாக்கணும் சொல்றதாய எச்சரிக்கை கூட ஜாகிருதி கொடுக்குற போலத்தை
1: மாதக வசன முக்த சமாஜ இத்தனக்கு வேணும் அவரு அதே போலமே இடீ கர்நாடக மாத்திரம் இடீ பாரதமே ஈ நஷா முக்த கொண்டு ஒரு நல்ல ஒரு ரூபத்தில் வரணும் ஒட்டரைத்து நமக்கு நோக்க சாத்தியம் அவர் எந்திரிச்சதுட்டாங்க இப்பறத்துக்கு நீங்கள் கண்டு போல ஈ நஷா மாதக்க வியசனம் எத்தனை மட்டத்துக்கு சமாஜத்து மேல் பெல்ல ஒரு துஷ்பரிணாம பீரி என்று எந்திரிச்சுட்டார்
0: இப்போ நோக்கரு நாங்கள் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்
1: ஓகே
0: அது ஒரு ரிப்போர்ட் தந்து முன்னாள் ஒரு ரிப்போர்ட் தந்து நான் ரிப்போர்ட்ல அது செல்று ஈ தேசத்தை 8 கோடி ஆள் 5 கோடி ஆள் மாறு கெனபிஸ் சொல்ற ஒரு ஒரு மாதக்க வசனம் அது யூஸ் ஆக்கி உண்டு

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துல்ல, நிக்குல் கேனன் உள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 எஃப்எம் ஒன்று ரங்கு ரங்குதவதுக்கு.

லால்பா லேடியில் உஷ்டோர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போ ரார்பா சுராத்கல் கேரிசி முக்கா பவன் அழகரை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மாள் உச்சில காப்பு கட்பாடி உத்தியோர் எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

ஆம்சதா துசோ துஹாமும் யன்னாமும் ஆம்சதா துசோ துயேமும் யசமும் ஆம்சதா துசோ துயேமும் யசமும்